Sebastian Diavak. Ada Mei masih ekolos wanita. Supurdu seni hasin bagaima, supurdu lengga tu kamin. Unna piada tawa. Bina da wakim, obo beswagin FM Tarangga Mala suwatai dasyumahain. Ibagi mantar jale www.pvfm.org.au webbadewien. Swan FM aragina. Upan bime unuhuma, evidiyatama obata adat api tilina karanata sodanam. மெல்பர் நகரே சித்த வென வட ராஜகாரி கிஹிப்பியாக் பிலிபந்தவாத் ஒபோ தனுவத் கரண்ணட சூதானம் எவித ரக்னவை லோகே புராவட்டம சித்த வென தேத் அதர அப்பி கதா கரணோ உபன்பிமே உனுஹும உபன்பிமே சிசிலச போஹோ தினேக் பலாகின் இன்னே கோஹமத மே தவாஸ்ல சித்த வென கீல காரண கடேது அப்பி மாதி கண்டாயமம ஏ வெனுவென் அப்ப கேப்பவேலா පහුගිය සතියේ පුරාවටම සිද්ධ වෙච්ච දේවල් අදත් ඔබට සංක්ෂිප්තව ඉදිරිපත් කරන්නට සූදානම්. ඔබ හදවතේ රාව ප්‍රතිරාව නැංගෝ ගි සමුච්චයකොත් වැඩසටහන වර්ණවත් කරන්නට අපි අදත් තෝරගෙන තිබෙනවා. 94.42.11 ඔස්ට්‍රේලියාවේ මෙල්බර්න් නගරයේ දුරකථන අංකය වෙනද වගේම අදත් අපි ඔබ වෙනුවෙන් විවෘත කරනවා. මේ වැඩසටහන පිළිබඳව ඔබේ අදහස් යෝජනා එවිතරක් නොවෙයි චෝදනා මේ සියල්ලටම

வான் அமுதம் வாழ்க தமிழ் வணக்கம். உள்ளூர் வானொலி பெண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசையில் விற்றல்சி தமிழ்ச் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ண தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.org.au என்ற இணையதளத்தின் ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbattamil.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல் இறைவணக்க பாடல்கள், உள்ளூர் தகவல்கள், வாழ்த்து நிகழ்ச்சி மற்றும் பல சுவையான நிகழ்ச்சிகள் சுகமான ராகங்களுடன் வானமுதத்தின் வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் துவைப்பதற்கு தொடர்ந்து வானமுதத்தின் வானிலையுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கு அளித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குறள் குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. பொருட்பால் 103 அதிகாரம் 125 குறள். இதன் பொருள், குற்றமற்றவராய் தன் குடி உயர உழைத்து வாழ்பவரை உலகத்தினர் சுற்றமாக சூழ்ந்து கொள்வர். குற்றமற்றவராய் தன் குடி உயர உழைத்து வாழ்பவரை உலகத்தினர் சுற்றமாய் சூழ்ந்து கொள்வர். பூக்கள் மனம் பரப்பி மலரும் போது வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் தாமாக சுற்றி சுற்றி வருகின்றன, மது உண்டு பயன்பெறுகின்றன. கனிமரம் பழங்களை கொண்டிருக்கும் போது பல உயிர்கள் வந்து உண்டு மகிழ்கின்றன. நச்சுப்பழம் என்றால் இவ்வுயிரும் நாடி வராது. குற்றமில்லாத அறவழியில் தன் குடும்பம் சமூகம் நாடு ஆகியவற்றை முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமென்று வாழ்பவரை இவ்வுலகில் உள்ள மக்கள் ஜாதி மத இன பேதமின்றி உறவு கொண்டாடி மகிழ்வர். அவர் செயல்களில் உதவிகள் செய்வர், தாங்களும் பயன்பெறுவர். அண்ணல் காந்தியடிகள் இந்திய மக்களின் விடுதலைக்காக அறவழியில் போராடியதால் அவரை உலகமே வியந்து பாராட்டியது. பல நாடுகளிலும் அவருக்கு நண்பர்களும் பின்பற்றுபவர்களும் ஏற்பட்டனர். தம்மை சார்ந்த மக்களின் துன்பங்களுக்கு காரணங்கள் கண்டுபிடித்து அவற்றை களைய வேண்டுமென்று ஊன் உறக்கமின்றி பாடுபட்ட சித்தார்த்தர் புத்தராக உலகெங்கும் பல நாடுகளிலும் போற்றப்படுகிறார். குடி உயர்த்த முயற்சித்தால் உறவுகள் வளரும், எனவே வீடும் நாடும் உயர உழைப்போம். குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெரி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இறைவணக்கப் பாடல்கள். இறைவணக்கப் பாடல் வரிசையில் நான் வானொலிக்கு எடுத்து வரும் இந்து மதப்பாடல்

வானிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையாக தினமொரு சுயமுன்னேற்ற சிந்தனை திறன்று கமலா கந்தசாமி அவர்களுடைய நூலிலிருந்து நான் வாசித்த சிந்தனையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். கடமையை செய். நம் கடமைகளை தவறாது செய்வதில்தான் தலையாய இன்பம் இருக்கிறது. நாம் இன்பமாக இருந்தால்தான் நமக்கும் நன்மை, பிறர்க்கும் நன்மை. சர் ஜான் லூப்பத் இதை கூறுகின்றார். கடமை தவறேல் என்பது நற்கருத்து. ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அதனை முறையாக, சரியாக, உரிய நேரத்தில் செய்வது சிறப்பு. அதுவே நல்வாழ்வு, அதுவே வெற்றிக்கும் உயர்விற்கும் சிறப்பிற்கும் புகழுக்கும் வழிவகுக்கும். ஒரு மனிதனுக்கு பல கடமைகள் உண்டு. குடும்பத்தில் ஆரம்பித்து தந்தையாய், தாயாய், மகனாய், மகளாய், கணவனாய், மனைவியாய் என விடுகிறது. இது குடும்ப கடமை. அக்கடமைகளை உரிய விதத்தில் செய்தால் மட்டுமே உறவு நிலைக்கும், அன்பு சேரும், குடும்ப வாழ்வு மகிழ்வளிக்கும். அடுத்து பணி. அரசு பணியோ தனியார் பணியோ உடல் உழைப்போ வணிகமோ ஏதோ ஒன்று அதில் அக்கறை அவசியம். இவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் என்று ஜேம்ஸ் அலன் கூறுகின்றார். இக்கடமையை அறிந்து உணர்ந்து செய்வதுடன் பிறர் விஷயத்தில் அனாவசிய தலையீடு கூடாது என்கிற கருத்தையும் கவனத்தில் வையுங்கள். வீடு, பணி, பிறகு அரசுக்கு, சமுதாயத்திற்கென விரிகிற கடமையில் தவறாத இயல்பு ஒரு மனிதனை சிறப்படைய செய்யும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என அண்ணா அடிக்கடி சொல்லும் போது கடமைக்கே முதலிடம். கடமையை சலிப்பின்றி சந்தோஷமாக அது பொறுப்பு என உணர்ந்து செய்தல் வேண்டும். விருப்பம், அதுவும் முழு விருப்பமே கடமை உணர்வை ஏற்படுத்தும். தனி மனிதனின் கடமையை செய்தால் மட்டுமே சமூகம் சீர்பெறும். அலுவலர்கள் கடமை ஆற்றினால் மட்டுமே அரசு செயல்படும். கடமை தவறும் போது எல்லாம் அழிகிறது. உங்கள் கடமையை முழு விருப்பத்துடன் செய்யுங்கள். இதன் மூலம் மன நிறைவும் மகிழ்ச்சியும் தடையின்றி தொடர்ந்து கிடைக்கும். கடமையை முழுமையாக செய்யும் போது மட்டுமே மனதில் நிறைய மகிழ்ச்சி, ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். கடமை தவறிய சந்தோஷம் தற்காலிகம், அது ஆபத்து. சட்டத்துக்கு மீறிய கடமை புறக்கணிப்பு அழிவியே தரும். பிரான்சில் கடமை தவறிய 16 லூயி என்பவருக்கு எதிராக தோன்றியதே பிரெஞ்சு புரட்சி. கடமை தவறிய ஜோர்ஜ் மென்னருக்கு எதிரானதே ரஷ்ய புரட்சி. கடமை தவறிய அரசுகள் அடுத்த தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்படும். கடமை தவறிய அரசு அலுவலர்கள் சட்டத்தால் தண்டிக்கப்படுவர். குடும்பத்தில் கடமை தவறிய கணவனை மனைவி நேசிக்க மாட்டாள். கடமை தவறிய மனைவியை கணவன் காப்பாற்றி காதலிக்க இயலுமா? ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை கல்வி, எதிர்கால வாழ்விற்கு அடிப்படை. அது தவறினாலே இது பாசம். ஒவ்வொருவரும் தன் கடமையை எதுவென அறிந்து சரியாக செய்தால் மனித வாழ்வே அமைதி பூங்காவாகிவிடும். எனவே கடமை தவறே. இன்றைய சிந்தனை கேட்டீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளந்தியவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானிலை கெடுத்து வருபவர் எட்வர்ட் மெரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஃபரர் தேர்தல் முடிவு வன்னேசன் கட்சியை வெறும் எதிர்ப்பு வாக்குகளின் வெளிப்பாடாக இல்லாமல் தேர்தல் அச்சுறுத்தலாக முன்வைக்கின்றது. உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி அதனது 30வது வருடத்தை இம்மாதம் 15ஆம் தேதி நிறைவேற்றுகின்றது. இனி விரிவான செய்திகள். ஃபரர் தேர்தல் முடிவு வன்னேசன் கட்சியை வெறும் எதிர்ப்பு வாக்குகளின் வெளிப்பாடாக இல்லாமல் தேர்தல் அச்சுறுத்தலாக முன்வைக்கிறது. தங்களின் அரசியலமைப்பு சீர்குலைந்ததும் அநியாயமானதுமாக உள்ளது என்ற கோபத்தால் ஃபரர் தொகுதியின் வாக்காளர்கள் தேர்தல் மையங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகளுக்கு கடுமையான

0: கடுமையான தேர்தல் தண்டனையை வழங்கியுள்ளனர். அல்பனீஸ் அரசை மறைமுகமாக தண்டிக்கும் வாய்ப்பு வாக்குச்சீட்டில் லேபர் கட்சி வேட்பாளர்கள் இல்லாதது பெரிதும் பாதிக்கவில்லை. ஏனெனில் இந்த பிராந்திய நியூ சவுத் வேல்ஸ் தொகுதி அதன் முழு வரலாற்றிலும் லிபரல் நேஷனல் கூட்டணியின் பிரதிநிதித்துவத்தை மட்டுமே அறிந்திருந்தது. குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகளாக இது லிபரல் கட்சியின் வலுவான கோட்டையாகவே இருந்தது. சென்ற சனிக்கிழமை நடைபெற்ற ஃபரர் தொகுதி இடைத்தேர்தலில் போலின் ஹென்சனின் ஒன் நேஷன் கட்சி உறுப்பினர் டேவிட் ஃபேலி பாரிய வெற்றியை ஈட்டியுள்ளார். இதன் காரணமாக ஒன் நேஷன் உறுப்பினர் ஒருவர் முதல் முறையாக கீழ்ப்பாராளுமன்றத்தில் நுழையவுள்ளார். இவ்விடைத்தேர்தலில் ஒன் நேஷன் கட்சி பெற்ற பாரிய வெற்றி எதிர்காலத்தில் அக்கட்சி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வலதுசாரி கட்சியாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் வெற்றியை அடுத்து கொண்டாடிய போலின் ஹென்சன் இது ஆஸ்திரேலியாவின் மற்ற பகுதி மக்களுக்கான வெற்றி என தெரிவித்தார். லேபர், லிபரல் மற்றும் நேஷனல் போன்ற பெரிய கட்சிகளுக்கு எதிரான மனநிலை தற்போது ஆஸ்திரேலிய அரசியலில் மிகவும் நம்பகமான மற்றும் வலுவான நிகழ்வாக மாறியுள்ளமையை இவ்விடைத்தேர்தல் உணர்த்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளண்டிவெளிஎஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோடன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். உலகத் தமிழர்களின் உரிமைத்தோடன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி அதனது 30வது வருடத்தை இம்மாதம் 15ஆம் தேதி நிறைவேற்றுகிறது. 1996ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு சிட்னியிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இன்பத்தமிழ் வானொலி அதனது 30வது வருடத்தை இம்மாதம் 15ஆம் தேதி நிறைவேற்றவுள்ளது. கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்களாக இன்பத்தமிழ் வானொலியுடன் பயணித்து வரும் வானமுதம் வானொலியின் ஒலிபரப்புகளை தவறாமல் தொடர்ந்து ஒலிபரப்பி வரும் இன்பத்தமிழ் வானொலிக்கு வானமுதம் சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தனது 30வது வருடத்திற்கு காலடி எடுத்து வைத்திருக்கும் இன்பத்தமிழ் வானொலியின் ஆரம்பகர்த்தாவான திரு பாலசிங்கம் பிரபாகரனை தொடர்பு கொண்டு அவரது 30ஆண்டு பயணத்தை மீட்டி பார்க்கும்படி எமது அறிவிப்பாளர் வில்லியம் ராஜேந்திரன் அவர்கள் கேட்டபோது அவர் கூறிய பதிலை எடுத்து வருகின்றோம்.
1: உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியின் ஸ்தாபகரும் பிரபலிய அறிவிப்பாளருமான திரு பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களை தொடர்பு கொண்டு கடந்த 30 ஆண்டு நினைவுகளை மீட்டி பார்க்கும்படி கேட்டபொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: நன்றி வானமுதம் நேயர்களுக்கு நன்றி. ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு ஒலிபரப்பு துறையில் ஆரம்ப காலங்களை கழித்தவன் என்கின்ற முறையில் என்னுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலில் இந்த ஆண்டு இந்த மே மாதம் 22ஆம் தேதி என்னுடைய ஆஸ்திரேலிய வாழ்வு 40 ஆண்டுகளை கடக்கவிருக்கிறது. அதே வேளையில் 30வது ஆண்டை நிறைவு செய்து இன்பத்தமிழ் ஒலி வருகிற 15ஆம் தேதி பயணிக்கவிருக்கிறது. நினைத்து பார்க்கிற பொழுது எதையோ வாழ்ந்த காலத்திலே சாதித்திருக்கிறேன், சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. என்னுடைய கலைத்துறை வாழ்க்கையை முழுதாக என்னுடைய வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று இப்பொழுது ஓய்வில் இருந்து திரும்பி பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் கடந்து வந்த பாதை என்பது மிக சுலபமானது அல்ல. ஒரு வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை அனுபவிக்கின்ற அனுபவங்களுக்கு மேலாக நான் நேசித்த இந்த துறையை இலக்கியம், அதாவது கலை இலக்கிய துறை என்று சொல்லலாம், அல்லது முத்தமிழ் துறை என்று சொல்லலாம், இயலிசை நாடகத்தில் ஓரளவு ஈடுபாட்டோடு பயணித்தவன் என்கின்ற முறையில் குறிப்பாக இந்த அறிவிப்பு துறை, இந்த ஒலிபரப்பு துறை என்பதில் மிகுந்த ஆர்வமும் மிகுந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்ட அந்த காலங்களை நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் சவால்கள் என்று குறிப்பிடுகிற பொழுது ஒரு குடும்பமாக வாழ்க்கையையும் பார்த்து அதே வேளையில் இந்த ஒலிபரப்பில் அர்ப்பணிப்போடு பயணிப்பது என்பது மிக சிரமமாக இருந்தது என்று இப்பொழுது நினைக்கிற பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நான் பயணித்த அந்த பயணத்தில் நேயர்கள், அபிமானிகள், பல்லாயிரக்கணக்கானவர்கள், தொழில்நுட்பம் வளர வளர உலகம் பறந்து ஒலிக்க ஆரம்பித்த பின்னர் ஏற்பட்ட உறவுகள் என்று பல்லாயிரக்கணக்கான உறவுகளை சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதே வேளையில் பல எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டிய கருத்து முரண்பாடுகளால் சில காழ்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் கடந்து வந்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் நல்லவற்றை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு, குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கு தொழில்நுட்ப வசதிகள் ஆரம்ப காலத்தில் வானொலி என்பது மட்டும்தான் ஒரு ஊடகமாக பயணித்த காலத்தில் ஆரம்பித்து அதனுடைய தொழில்நுட்பத்துறை வளர்ச்சியோடு அதனை முன்னேற்றி மக்களுடைய ஆதரவோடு, நேயர்களுடைய ஆதரவோடு பயணித்த இந்த பயணம் என்பது மிக மகிழ்ச்சி தருகிற பயணம். வாழ்கிற நாள் வரை அது தொடர்ந்து ஒலிக்கும். அதனுடைய செயல்பாடுகள் சற்று மந்தகதியில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இன்றும் அதற்காக ஒவ்வொரு நாளும் செய்திகளையும், அதே வேளையில் எமது சகோதர ஒலிபரப்புகளான வானமுதம், தமிழோசை, தமிழ் குரல், சங்கநாதம் மற்றும் வானிசை போன்றவற்றை அவர் ஒலிபரப்புகிற நேரத்திலேயே நேரடியாக நேயர்களுக்கு இந்த அலைவரிசையினூடாக வழங்குகின்ற அந்த செயல்பாடுகளோடும் இந்த 30வது ஆண்டை கடக்கிறேன் என்பது மற்றற்ற மகிழ்ச்சியையும் ஒரு நிறைவையும் தருகிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும்.

வானமுதத்துடன் நீண்ட காலம் பயணித்துக் கொண்டிருப்பவரும் எமது வானமுதம் ஒலிபரப்பிற்கு பல கவிதைகள், கட்டுரைகள், சிந்தனைகள் என்பவற்றை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருப்பவரும் ஆஸ்திரேலியா மண்ணில் நன்கு அறிமுகமானவரும் எல்லோராலும் விரும்பப்படுபவருமாகிய அன்புக்குரியர் திரு ஜெயராம சர்மா அவர்கள் வழங்கிய வாழ்த்துப்பா.

வானிலையை அலங்கரித்து சென்றது. 30 வருட காலமாக வானிலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி பற்றிய வாழ்த்து நிகழ்ச்சி ஒன்று. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் அந்நியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடின. அன்றைய தினம் அந்நியர் தினத்தை கொண்டாடிய அனைத்து அந்நியர்களுக்கும் வானமுதம் குடும்பமும் வீட்டில் சி தமிழ்ச்சங்கமும் அந்நியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு முறை வானொலிகளின் ஊடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். நேர்களே, விற்றில் சி தமிழ்ச் சங்கத்தின் ஆதரவில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒலிபரப்பப்படும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கங்கள். நேர்களே, வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு

நேர்களே, வளமே போல் இன்றைய என் நிகழ்ச்சியையும் ஆரம்பித்து வைப்பது இந்த பாடல்தான். மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் என்பவன் ஒருவனே.

0: நேர்களே, வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இதயங்களின் தேடலாக வானிலைகளிலே வலம் வந்து கொண்டிருப்பதே வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.
1: வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை வானொலியில் சந்திப்பது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து வருகின்ற சில மணி துளிகளை தனது 30வது ஆண்டை நிறைவு செய்திருக்கும் உலக தமிழரின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலிக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இது அமைய இருக்கிறது.

ஆம் நேயர்களே, இன்பத் தமிழ் ஒலி தனது 30வது ஆண்டுகள் நிறைவை எட்டியுள்ள இந்த வரலாற்று தருணத்தில் இந்த வானொலியின் இதய துடிப்பாக இருக்கின்ற இயக்குனர் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். முதலில் 30 ஆண்டுகளுக்கு முன் தனி மனிதனாக ஒரே ஒருவராக இந்த வானொலியை தொடங்கிய அவர் தனது கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கலைநயம் மற்றும் வானொலி மீதான அன்பால் இன்று ஆயிரக்கணக்கான கேட்போரின் இதயத்தில் இன்பத்தமிழ் ஒளியை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பயிற்சி பெற்ற ஒரு பிள்ளை, ஒரு திறமையான ஒரு அறிவிப்பாளர். அவரின் குரல், பேச்சு நடை, கலைநயம், நகைச்சுவை உணர்வு, நேர்காணல் நடத்தும் திறமை, மேடை நிகழ்ச்சிகளில் காட்டிய நடிப்பு அவரை ஒரு தனித்துவமான கலைஞராக மாற்றியது. ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளில் நிகழ்த்தப்பட்ட கலாச்சார நிகழ்ச்சிகள், வானொலி மேடை நிகழ்ச்சிகள், சமூக சேவைகள், இவை அனைத்தும் இன்பத்தமிழ் ஒலியின் அடையாளங்களாக மாறின. அவரின் மிக பிரபல்யமான ஒரு

நிகழ்ச்சி ஆனந்த இரவு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்போர் ஆவலுடன் காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சில நேரங்களில் அதிகாலை வரை நீண்டு கேட்போரின் மனதை கவர்ந்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி தொடங்கும் பாடல் இந்த பாடல்தான். கேட்டு பாருங்களேன்.

போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறி ஊற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்த நித்தம் புகைந்திட நின்னருளை தந்தருவாய் உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தரு பற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய் திறந்து தந்த

இன்றும் பலரின் நினைவுக்கு அந்த நிகழ்ச்சி வருகின்றது அல்லவா? ஆம், இந்த 30 ஆண்டுகள் வெறும் கால அளவு அல்ல. இது ஒரு பயணம், ஒரு சமூகத்தின் அன்பு, ஆதரவு. அறிவிப்பாளர்கள், இணை வானொலிகள், தன்னார்வலர்கள் மற்றும் அவரின் அழகான குடும்பத்தின் தொடர்ந்த துணை, இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பெரும் சாதனை. இன்று இந்த மைல்கல்லை முன்னிட்டு நாங்கள் மனமாற நன்றி தெரிவிக்கின்றோம். இயக்குனர் பாலசிங்கம் பிரபாகரனோடு கடந்த 30 ஆண்டுகளில் பணியாற்றிய அனைத்து அறிவிப்பாளர்கள், இணைந்து செயல்பட்ட துணை வானொலிகள், அற்புடன் உழைத்த தன்னார்வலர்கள், எப்போதும் துணையாக இருந்த அவரின் குடும்பத்தினர் மற்றும் இந்த வானொலியை நேசித்து வளர்த்த ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இன்பத்தமிழ் ஒளி 30 ஆண்டுகள் நிறைவு பெற்றது ஒரு சாதனை அல்ல, இது ஒரு சமூகத்தின் வெற்றி. பாலசிங்கம் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலியை வழிநடத்த இறைவன் அருள் புரிவாராக. எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாலசிங்கம் பிரபாகரன் உங்களுக்கு. உங்களுக்காக தொடர்ந்து ஒரு பாடல் இப்பொழுது வானொலிக்கு வருகிறது.

நேர்களே, அடுத்து இன்பத்தமிழ் வானொலியின் ஒரு அபிமான நேயர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள் எழுதி அனுப்பிய ஒரு கவிதையை இப்பொழுது வானொலிக்கு வாழ்த்தாக எடுத்து வருகிறேன். இன்பத்தமிழ் வானொலியை இதயத்தால் வாழ்த்துகிறேன். இன்பத்தமிழ் வானொலியை இதயத்தால் வாழ்த்துகிறேன். எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா, மேல்நாள் தமிழ் மொழி கல்வி இயக்குனர், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. இன்பத்தமிழ் வானொலியை இதயத்தால் வாழ்த்துகிறேன். எங்கள் தமிழ் பிரபாவை இன்தமிழால் வாழ்த்துகிறேன். இன்பத்தமிழ் வானொலியை இதயத்தால் வாழ்த்துகிறேன். எங்கள் தமிழ் பிரபாவை இன்தமிழால் வாழ்த்துகிறேன். 30 ஆண்டுகளாய் முழுமூச்சாய் தமிழேந்தி எத்திக்கும் தமிழ் மணக்க செய்தமையை வாழ்த்துகிறேன். 30 ஆண்டுகளாய் முழுமூச்சாய் தமிழேந்தி எத்திக்கும் தமிழ் மணக்க செய்தமையை வாழ்த்துகிறேன். தித்திக்க தித்திக்க செய்திகளை உவந்தளித்து திக்கட்டும் ஒலிக்கின்ற சேவையினை வாழ்த்துகிறேன். உச்சரிக்கும் வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனித்து உச்சரிக்கும் வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனித்து உயிர்ப்போடு உவந்தளிக்கும் உன்னதத்தை வாழ்த்துகிறேன். ஆரம்ப காலம் முதல் அழகொளிர அமுத தமிழ், ஆரம்ப காலம் முதல் அழகொளிர அமுத தமிழ், அகமிருந்தும் பிரபாவை அகமாற வாழ்த்துகிறேன். தலை நிமிர்ந்து தமிழெடுக்கும் தம்பி பிரபாகரனை அமுத தமிழாலே அகமகிழ்ந்து வாழ்த்துகிறேன். இன்பத்தமிழ் ஒலிபரப்பில் இணைத்துமே வானமுதை ஏந்தி நிற்கும் அன்பு பிரபாவை அகமாற வாழ்த்துகிறேன். இன்பத்தமிழ் ஒலிபரப்பில் இணைத்துமே வானமுதை ஏந்தி நிற்கும் அன்பு பிரபாவை அகமாற வாழ்த்துகிறேன். அத்தோடு 20 ஆண்டுகளாய் வானலையில் வானமுதம் தேன் தமிழை ஒலிபரப்பும் திறத்தையும் வாழ்த்துகிறேன். வெண்கல குரலிலே அன்புடைய பிரபாவும் ஒலிபரப்பும் அத்தனையும் உள்ளத்தை தொடுகிறது. வெண்கல குரலிலே அன்புடைய பிரபாவும் ஒலிபரப்பும் அத்தனையும் உள்ளத்தை தொடுகிறது. உள்ளத்தை தொடவைக்கும் தெள்ளு தமிழ் உச்சரிப்பு, உள்ளத்தை தொடவைக்கும் தெள்ளு தமிழ் உச்சரிப்பு இன்பத்தமிழ் பிரபாவின் இலக்கணமாயிருக்கிறது. 24 மணி நேரமும் இன்பத்தமிழ் ஏந்தி இடைவிடா இயக்குகின்ற இயக்குனரை வாழ்த்துகிறேன்.

எங்கள் தமிழ் இருக்கும் வரை இன்பத்தமிழ் வானொலியும் இயங்கிக் கொண்டே இருக்க இதயத்தால் வாழ்த்துகிறேன். 24 மணி நேரமும் இன்பத்தமிழ் ஏந்தி இடைவிடா இயக்குகின்ற இயக்குனரை வாழ்த்துகிறேன். எங்கள் தமிழ் இருக்கும் வரை இன்பத்தமிழ் வானொலியும் இயங்கிக் கொண்டே இருக்க இதயத்தால் வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா. இந்த கவிதையை இன்பத்தமிழ் வானொலியின் 30வது ஆண்டு நிறைவுக்காக தந்தவர் உள்ளத்தை தொட வைக்கும் தெள்ளு தமிழ் காதேவ ஐயர் ஜெயராம சர்மா, மேல்நாள் தமிழ் மொழி கல்வி இயக்குனர் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா. இப்பொழுது அவருடைய கவிதை பாடலாக வானலைக்கு வருகிறது, அதையும் கேட்போமே.

0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 30 ஆண்டை நிறைவு செய்திருக்கும் உலகத் தமிழரின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலிக்கான சிறப்பு நிகழ்ச்சி. கடந்த 30 ஆண்டுகளாக இன்பத்தமிழ் வானொலியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நான் சில பழைய நினைவுகளையும் மீட்டி பார்க்க விரும்புகின்றேன். அந்த நினைவுகளில் இதுகும் ஒன்று.
1: பாராட்டுக்குரிய இன்பத்தமிழொலியின் இயக்குனர் பிரபாவிற்கு, எனக்கு தெரிந்த ஒருவரின் மூலம் பழைய புதிய வானொலி பெட்டிகளை வாங்கினேன். நான் தொடர்ந்து கேட்காவிட்டாலும் எனக்கு இவ்வானொலியை அறிமுகப்படுத்தியவர் மூலம் பலவற்றை தெரிந்து கொண்டேன். என்னவோ தெரியவில்லை, எனக்கு கடின உழைப்பாளிகளை நன்றாக பிடிப்பதுடன் அவர்கள் மீது ஒரு மதிப்பும் வரும். நான் இடக்கிடை ஆனந்த இரவை கேட்பது உண்டு. அலுவலகத்திற்கு ஆயத்தமாகும் பொழுது காலையில் கேட்பதுண்டு. உங்கள் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பாராட்டி எழுத வேண்டும் போல் தோன்றியது. எனக்கு தமிழில் ஆசை இருந்தாலும் ஆழமான அறிவு இல்லை. இப்பொழுது நான் நினைக்கின்றேன், பரீட்சைக்கு மட்டும் தமிழை படிக்காமல் இன்னும் அதிகம் படித்திருக்கலாம் என்று. நான் எழுதிய பாராட்டு வரிகள் கவிதை என்று எண்ண வேண்டாம். இது ஒரு கன்னி முயற்சியாக எழுதிய பாராட்டு வரிகள். நான் யார் என்பது முக்கியமில்லை. நான் இன்பத்தமிழ் ஒலி மீது வைத்த மதிப்புத்தான் முக்கியம். மற்றும் எனது பெயரை சொன்னால் தெரிவதற்கு நான் ஒரு பெரிய ஆளுமில்லை. இலக்கணப் பிழைகள், சொற்குற்றம், பொருட்குற்றம் இருப்பின் மன்னிக்க வேண்டுகிறேன். உங்கள் அளப்பெரிய சேவைக்கு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியை வேண்டுகிறேன். அன்புடன் மெல்பர்ன் அன்பன், 1/3/2018. பிற்குறிப்பு: குறை கூறியிருந்தால் கட்டாயம் என்னை தெரியப்படுத்தி இருப்பேன், அது பண்பு. நிறை கூறியதால் என்னை தெரியப்படுத்தாதது குறையில்லை என்பது எனது தாழ்வான ஒரு அபிப்பிராயம்.

உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒளி தமிழ் ஒலிபரப்பு சேவை. ஆஸ்திரேலிய வான்பரப்பில் 20 வருடங்களுக்கு மேலாக 24 மணி நேர ஒலிபரப்பு மூலம் தமிழ் வானொலி ரசிகர்களின் அபிமானம் பெற்ற 1997 முத்தமிழ் பித்தன், 2001 கினஸ் ஒலிபரப்பு சாதனை, 2002 தமிழ் ஒலி சுடர், 2003 வானொலி வித்தகன், 2008 வானலை வாரதி செந்தமிழ் வேந்தர் என்ற பட்டங்களை பெற்ற ஒலிபரப்பு சாதனையாளர் பாலசிங்கம் பிரபாகரன் இயக்கத்தில் உலக தமிழர்களின் உரிமை தோழனாய் வான் அலைகளில் வலம் வருகின்றது இன்பத் தமிழ் ஒலி. இணைய முகவரி இன்பத் தமிழ்

0: நேர்களே, நீங்கள் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத் தமிழொலி தமிழ் ஒலிபரப்பு சேவையை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே இன்பத் தமிழொலியின் ஒரு அபிமான நேயரை வானிலையில் நான் இணைத்திருக்கின்றேன். அவரோடு நடைபெறுகின்ற ஒரு உரையாடலை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் கல்பனா.
1: வணக்கம் எட்வர்டண்ணா. இன்பத் தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் 2018 இனிமையாக மலர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன்.
0: நன்றி கல்பனா. இந்த வேளையிலே உங்களிடம் ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி. இந்த இன்பத் தமிழ் வானொலியை கடந்த 20 வருடங்களாக உங்கள் உயிருக்கு நேராக நேசித்த ஒரு அபிமான நேயர்

0: சரி, இந்த வேளையிலே கல்பனா, அத்தனையோ ஆயிரம் வானொலிகள் இப்பொழுது வானொலிகளிலே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வானொலிகளுக்கும் இந்த இன்பத்தமிழ் வானொலிக்கும் என்ன வேறுபாட்டை நீங்கள் காண்கின்றீர்கள்?
1: என்ன பொறுத்தவரவே இல்லை என்பதுன்னா, பிரபா அண்ணாவை மாதிரி அவற்ற கதை, அவர் ஆக்களோட டீல் பண்ற விதம், கருத்தரங்கு, மற்றது எவ்ரி திங், அவரை அசைக்கிறதுக்கு இங்க ஒருதரும் இல்லையானு நான் ஆல்வேஸ் சவால் விடுவேன், எல்லாரோடையும் சவால் விடுவேன்.
0: நல்லது கல்பனா.

0: சரி பிரபாகரன், நீங்கள் இந்த படித்து முடிச்சது பிறகு அது தெரியும் எல்லாரும் அடுத்தது வேலை என்றுதான், அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவீனோ அல்லது வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரையில எல்லாருக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய ஒரு விருப்பமான ஒரு கலை பயணமாக இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அதாவது ரேடியோ ஸ்லோன் அந்த வரவு அதுக்குள்ளே ஒரு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி அந்த கல்வியை முடித்ததும் கிடைத்தது?
1: அதுக்கான வரலாறு என்னுடைய நான் கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய 5-6 வயது என்றுதான் நான் அதிகமாக சொல்லலாம். வந்தவுடனேயே என்னுடைய தாயார் என்னை அடையாளம் கண்டுகொண்டார். எங்களுடைய குடும்பத்துல பாட்டு பாடுறது, திருவாரம் பாடுறது, பாடமாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் கொஞ்சம் துடிப்பு. அண்ணன் கொஞ்சம் எல்லாத்துக்கும் எங்களுடைய ஐயாட்ட பேச்சு வாங்குவார். ஆனா நான் கொஞ்சம் ஓரளவு செல்லம், பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் செய்வேன். அப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு அம்மா ஒரு கலை பிரியை, சிறு வயதிலேயே டிராயிங்ஸ்க்கு இருவா, எங்களுக்கு உடுப்பு எல்லாம் தைக்கிறது எங்களுடைய அம்மா தான். எங்களோட உடுப்புகள்ல வந்து டிசைனுகள் போடுவார், இப்படி அந்த என்ன நிட்டிங் ஒர்க் சொல்லுவார்கள், இந்த தையல் வேலை எல்லா வேலையும் அம்மா செய்வா. படங்கள் கீறின படங்கள் இன்றைக்கும் இருக்குது. அப்ப அவருக்கு ஒரு பெரிய கலை விருப்பம், ஒரு கலை பிரியை என்று சொல்லலாம். அந்த இதுல அவருக்கு என்னிலே ஒரு நாட்டம் இருந்தது. அந்த நேரத்திலேதான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே இப்பவும் லண்டன்ல இருக்கிறார் யோகா அக்கா, யோகா தில்லைநாதன். அவர் அப்ப வந்து அவரோட பேர் யோகா சொக்கநாதன், தாப்பனுடைய பேர் சொக்கநாதன். அப்ப அவ வந்து மணி மலர் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி சொல்றது 1968-69 காலம் அப்ப அம்மா ஒரு ஆசிரியராக குடும்பில படிப்பிச்சு கொண்டிருந்ததுனால இந்த புள்ள பிடிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடங்களுக்கு போயிருப்பேன். அப்ப அம்மா வந்து கபிதாபத்தை கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பாடசாலை, கபிதாபத்தை கலவன் பாடசாலை, அதுலதான் படிப்பிச்சு கொண்டிருந்தவ. ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் என்னடா, நாங்கள் அப்பப்ப அம்மாவோட அந்த கோயிலுக்கு போறது, அதுல முன்னுக்கு இருக்கிற மலையாள ஹோட்டல் கடையில இப்பவும் எனக்கு வாயூரும் அந்த இடியப்பமும் சொதியும் சாப்பிட்டு அம்மா கூட்டி கொண்டு போறா. ஒரு டீச்சர் இந்த மகன் போனா கொஞ்சம் ஒரு
0: கெத்துத்தானே.
1: அப்ப அந்த மாதிரி அந்த குழந்தை காலத்துல அவ கூட்டி கொண்டு போவா கோயில். கோயிலோட தான் அந்த அப்பித்தாவத்தை மருதானில் இருக்கிற அந்த பாடசாலை, அது சும்மா ஞாபகங்கள் வருது அப்ப சொல்றேன். அப்ப அப்ப அந்த நேரத்துல என்ன மாதிரி அம்மாவுக்கு யோகா அக்காவுடைய உறவுகளோ அல்லது ரேடியோ சலோனுக்குள்ள கனெக்ஷன் வந்ததுன்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நானும் இப்ப நீங்க கேட்ட அப்படிதான் ஜோஜன் அதை நான் அறிஞ்சு வச்சிருக்கலாம், மறந்துட்டேன். ஆனால் என்னை அந்த மணி மலர் என்ற நிகழ்ச்சி அது வியாழக்கிழமைகள்ல பின்னேரம் 6:30 மணிக்கு ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சி. அது ஒலிப்பதிவு செய்யறது வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டேயோ சண்டே ஒரு நாள், ஏதோ ஒரு நாள். அப்ப அதுக்கு வந்து என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் வேன் அனுப்புவார்கள். அவர்கள் வேன் வரும், வேன்ல மணிமலர் அக்காவும் வருவா, பிள்ளைகளை ஒரு ஒரு இடத்துல பிடிச்சு கொண்டு வருவா, அதே விட வெளில வந்து அப்படின்னு சொல்லி அட்ரஸுக்கு வேன் வீட்டை வரும். அப்ப நாங்கள் ஏறி போகணும், அம்மா வந்து அவ வர்றாதானே அக்கா வராங்க, அக்காவிட விடுவிடும். அப்ப நாங்க உடுப்பு எல்லாம் போட்டு ரெடியா நிக்கிறது, நான் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு அதுக்கு அம்மா அவசரப்பட்டு கிடக்கணும்னு சமைப்பா, சமைச்சு சாப்பாடு தந்துட்டு பாத்துக்கொண்டு நிப்பம், வேன் வருது வேன் வருது. அப்ப 12:30 மணிக்கு செய்யுங்களேன். அப்ப போவோம், வேன்ல போய் அங்க ஒலிப்பதிவு நடக்கு. நான் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லணுமா அல்லது
0: இல்ல? நல்ல நல்ல நல்ல மதநல இதுகள் நல்ல விஷயம் தானே பிரபாரன். அதாவது அந்த எப்படி அந்த பிரவேசம் என்பது, நீங்கள் எப்படி அந்த ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது என்பதை நாங்கள் எல்லோருமே அறிய ஆவலாக எல்லாம் தானே இருக்கிறோம், சொல்லுங்கள்.
1: அப்ப மணிமலர் நிகழ்ச்சிக்கு போனால் அங்க அதுக்காக அம்மா ஆயுதப்படுத்துவா என்ன, ஒரு ஒரு குட்டி கதை சொல்லு, எனக்கு கதையெல்லாம் சொல்லி தருவா, அல்லது தேவாரம் முதல்ல ஆரம்பம் நான் நினைக்கிறேன் புடியதன் ரூம பாடி இருப்பேன்
0: நினைக்கிறேன்.
1: தேவாரம் பாட்டு சொல்லி தருவா, இன்றைக்கு ஒரு ரைம் சொல்லி தருவா, பச்சை கிளியே வா வா வாறும் முன்னவா எல்லாம் பாடமாக்கி நான் வட்டிவா சொல்லி காட்டணும்னு அம்மாவுக்கு சரியான சந்தோஷப்படுவா. அப்ப அத போன உடனே அங்க அக்கா வணக்கம் என்ன
0: பிள்ளைகளே,
1: வணக்கம் பிள்ளைகளையோ குழந்தைகள் பொருங்க மலரும் மரம்புகள ஓ சொன்ன வணக்கம் அக்கா எல்லாரும் சேர்ந்து சொல்லி போட்டு எல்லாரும் அப்படியே நிக்கணும். அப்ப அங்க ரேடியோ ஸ்லோன்ல வந்து அந்த மைக் வந்து அப்படின்னு சொல்லிட்டோம்னா
0: கட்டி தொங்கிக் கொண்டிருக்கும்
1: கட்டி தொங்கிக் கொண்டிருக்கும். அக்கா அந்த பக்கம் நிப்பா, நாங்கள் எல்லாம் இந்த பக்கம் இப்படி சுத்தி நிப்போம். அந்த மைக் வந்து ஒம்னி என்ன சாரி பைடிரெக்ஷனல் மைக் என்று சொல்றது, இந்த அறிஞ்சபடியா அதை
0: சொல்றேன்.
1: அந்த மைக் எல்லா பக்கத்தையும் பிக் பண்ணு,
0: பிக் பண்ணுமோ,
1: எல்லா பக்கத்துல இருந்து கதைக்கிறதையும் பிக் பண்ற மைக் தொங்கிக் கொண்டிருக்கும். அப்ப அக்கா அங்கால பக்கம் இருப்பா, நாங்கள் இஞ்சால பக்கம் இருப்போம். ஒருத்தரும் சத்தம் போடப்படாது. இப்ப முதல்ல ரிஹர்சல் நடக்கும். அக்கா வந்து சரி நீங்கள் என்ன செய்ய போறீங்கள் தம்பி என்றோட, நான் இன்னைக்கு பச்சக்கிளி பாட போறேன் அக்கா என்றோட, சரி பாடுங்கோ ரிஹர்சல் முழுக்க பாடி
0: காட்டுவோம்.
1: அவன் எழுதி வச்சு கொள்ளுவா, இவர் பாட போறாரு, எல்லாம் ஒழுங்கு எல்லாம் எல்லாம் செய்து வச்சு
0: போட்டு
1: எல்லார்ட்டையும் கேட்டாச்சு வெவ்வே என்ன செய்ய போயிடும். இது மலலை
0: மணிமலர், மணிமலர் இந்த மணிமலர் என்ற நிகழ்ச்சியினூடாக நீங்கள் அறிமுகமாகி அங்கேதான் உங்களுடைய அந்த ஆரம்ப கலை உருவானது. அதை உங்களுடைய தாயாரினூடாக என்று சொன்னீர்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த
1: ஒளி வாங்கிக்கு முன்னான அறிமுகம் என்று சொல்றதுதான் சரியா இருக்கு.
0: ஒளி வாங்கிக்கு முன்னால் அறிமுகம், ஆமாம். அப்படியே நீங்கள் அறிமுகமாகி
1: ஆரம்பம் அரை மணித்தியார நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்து வியாழக்கிழமைகள்ல ஒளிபரப்பாகும். அது அந்த மணிமலர் நிகழ்ச்சி என்பது பேர்ந்து மழலை செல்வமாக மாறியது. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் செய்வார்கள்.
0: செய்வினம் செய்வினம் ஓம் ஓம்.
1: அப்ப அக்கா யோகா அக்கா தான் என்னை அறிமுகப்படுத்தினவர். அப்ப அவவே அக்கான்னு சொல்ற வயசு அவருக்கு இருக்காது. அவவே இப்ப இப்பத்தி புள்ளி இரண்டு ஆண்டி என்று தான் சொல்லுவோம் அப்பவே. ஆனா நாங்கள் அக்கான்னு சொல்லுவோம், அவர் நல்ல இதா பேசுவா. வயசை சொல்றேன், வயது வித்தியாசம். நாங்கள் அஞ்சு வயசு, அவருக்கு ஒரு 25-30 வயசாவது இருக்கும்.
0: இருக்கும்.
1: சரி, அப்ப அப்படி இருக்கிற பொழுது அதுக்கு பிறகு மலரை செல்வம் மாறையிலையும் நான் மலரை செல்வதற்கும் போயிருக்கிறேன். அப்பேந்து 12 வயதான உடனே எங்களுக்கு ப்ரமோஷன் சிறுவர் மேல.
0: சிறுவர் மேல
1: 12 வயசான உடனே இதுக்குள்ள போறவைகள் தான் அங்கால போறது. இப்ப எப்படி ஒரு அப்ரண்டிஸ் எடுக்கிற மாதிரி அந்த சிறுவர் மலர் மாமா பிடிப்பார் வந்து, இவர் கொஞ்சம் வளர்ந்துட்டார், இனி இவர் மலரை செல்வத்துக்கு குவாலிஃபைடு இல்ல, இவர்
0: ஓவர் குவாலிஃபைடு, இவர் அடுத்ததுக்கு போகலாம்,
1: ஓவரேஜ் ஓவர் குவாலிஃபை. அப்ப இவரை சிறுவர் மலருக்கு ப்ரமோட் பண்ணுவீங்க. அப்ப நாங்க சிறுவர் மலர் அதே விளையாட்டு தான் சிறுவர் மலர். ஆனால் சிறுவர் மலருக்கு வந்து வேன் வராது வீட்டை, நாங்கள் தான் போகணும், பஸ்ல ஏறி போகணும். எங்களுக்கு வயசு
0: 12-13
1: வயசு ஆச்சு தானே. அப்ப அதுக்கு போறது அந்த சிறுவர் மலர் தான் ஒரு ஒரு உயர்ச்சியை தரும். அதுல வந்து கடிதம் முதல் போன உடனே மாமா எல்லாரும் ஒரு 10-15-20 வருவினம் மாமா எல்லாருடைய ப்ரோக்ராமையும் ஒரு 1 hour ப்ரோக்ராமுக்கு செய்யணும். அப்ப எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். அப்ப நான் ஒரு ஏதாவது ஒன்று ஆயத்தப்படுத்த மருந்து சிறுமணர்கள் உள்ள வித்தியாசம் நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை இல்லை. மாமாவே எல்லாம் ஆயத்தப்படுத்திடுவார். நாடகம் நாங்கள் நடிக்கத்தான் போவோம். நாடகத்துல செலக்ட் பண்ணப்படுறது ரொம்ப கஷ்டம், சரியா? பெரிய ஸ்ரீதர் பிச்சப்பா போன்ற பெரிய ஜாம்பவாங்கள் இருப்பாங்கள, அவங்க தான் செய்வாங்க. எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஆனால் கடிதம் வாசிக்கத்தான் முதல் சான்ஸ் கிடைக்கும். நேர் கடிதம் மட்டும்
0: மாமா
1: கடந்த வார நிகழ்ச்சி கேட்டேன், அருமை படைஜம்பான்றதே அதெல்லாம் வெட்டி எடிட் பண்ணி போட்டு மாமா சரிவார் பார்த்து அது வாசி போடுவார. சில நாள் போய் ஒன்றுமே செய்யாம வர நாளும் இருக்கு, ஒரு கடிதம் கூட கிடைக்காது சில நேரம். ஆனால் நின்று தம்பி உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்ல, அடுத்த முறையும் வாங்கோ கட்டாயம், நான் அடுத்த முறை நிச்சயமா தரேன், அடுத்த முறை சான்ஸ் தருவார், கடிதமாவது தருவார், அல்லது ஒரு சிறுவர் எழுதி அனுப்பின பாட்டை அல்லது ஒரு கவிதையை வாசிக்க சொல்லுவேன்.
0: பிரபார், இந்த நேரத்தில் நான் குறுக்குறதுக்கு மன்னிக்கணும், அந்த நேரத்தில் உங்களோட சிறுவர் மலர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதார் இந்த அவர்கிட்ட பேர் என்ன அந்த அறிவிப்பாளர்?
1: நான் முதல்ல என்னுடைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் ரா பத்மநாதன். அவற்ற சிறுவர் மலர்ல தான் நான் போனேன். அதே அது பேர்ந்து வானா ராசையா மாஸ்டர்கிட்ட மாறுற பொழுதும் நான் சூழல் மண்டல தான் இருந்தேன். அவை மாறுவினும் நாங்கள் மாற மாட்டோம்.
0: மாற மாட்டீங்களோ? இப்ப நீங்க அடுத்தது பிரபாகரன், இந்த சிறுவர் மலருக்கு அடுத்த கட்டம் என்ன?
2: நேர்களே, இந்த நேர்காணல் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களோடு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு உறவுகளின் சங்கமத்தில் உணர்வுகளின் பரிமாற்றம் என்ற என்னுடைய ஒரு நிகழ்ச்சியிலே அவரை நான் நேர்காணல் செய்திருந்தேன். கிட்டத்தட்ட 1 hour அந்த நேர்காணலிலிருந்து ஒரு சில பகுதியை மட்டும் நான் உங்களுக்காக ஒளிபரப்பினேன். அவர் எப்படி அந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்குள்ளே சென்றார் என்பதை தருவதற்கான ஒரு சிறிய ஒரு தகவலாக நான் அதை இப்பொழுது ஒலிபரப்பி இருந்தேன். சரி, இப்பொழுது நிகழ்ச்சிகளும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு முறை உலகத் தமிழரின் உரிமை தோழன் இன்பத் தமிழ் வானொலிக்கும் அந்த வானொலியின் இயக்குனர் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்னும் பல ஆண்டுகள் அவர் சுகத்தோடு இந்த வானொலியை நடத்தி செல்ல வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டி இப்பொழுது நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லுகின்றேன். உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன்.